0: பெருதா வீக்கெண்ட் வா வீக்கெண்ட் வா வீக்கெண்ட் வா மாமா
1: அலிச்ச ப்ரோ வந்து பேத்ரா
0: வீக்கெண்ட் வா வீக்கெண்ட் வா வீக்கெண்ட் வா மாமா
1: டேய் பாரு வாட் கம் கே
0: வீக்கெண்ட் வா வீக்கெண்ட் வா வீக்கெண்ட் வா மாமா
1: ப்ரோ ஆன் அலிச்ச மச்சான் சமக்கஸ் நபிட ஆன் சமக்கஸ் மரா ஸ்டக்க தேந்தே
2: ஐ கான்ஷி கே லீக்க மச்சான் ச எக்ஸ்ட கோமிக்ரா மே கான் எக்ஸ்ட கோமிக்ரா யோய்க்க ஹே லா லோ லோ லா லோ லோ ஹே லா Fader, jeg suger jo i det her også, men heldigvis har jeg et reinstyr, så du kan bli med og
0: gi meg mann.